ஹமகஷவரும் ஈமாவே சாலிஹ் அமலித குல மீஹும் தன்னாஷ் ரஹ்மான் வந்த ரஸ்கலாங்க ஏவரின் நட்டகா லோபிலவ்வானந்தே.

0: ஹமகஷ்வரும் திமன் ரஸ்கலாங்கி கலேகு ஃபானுகு வெரி ரஸ்கலாங்கி ஃபஹெ கலேகு ஃபானுகு ஃபேவான் ஜோடு கொழு பாலு வாஷ் ஹமகஷ்வரும் கலேகு ஃபானு திய ஹுன்னவி துவாயே கியுனு முகத்தஸ் வாதிகே
1: وَأَنَا اخْتَرْتُكَ فَاسْتَمِعْ لِمَا يُوحَى
0: أَدِتِ مَنْ رَسْكَلَانْكِ كَلَيْكِ فَانُ خِيَارُ كُرَبَّى فِيمِ فَهِ كَلَيْكِ فَانَنْ إِبَّوَى وَحِيَّ كَانُ لَا أَتْسَوَاشِ
2: دِوَهِ FM دِوَهِ نَّائِكُ نُوَدِهَ إِكَمْ مَيْكَهَرْتْسِ

ஹமகஷ்வரும் ஒயாமை பூமிக வகுத்தகி அண்ணானே இச்சகே திமன் ரஸ்கலாங்கே எவகுத்து வங்கனா குருவும இராத குரவ்வாஃபாவனி கொம்மெ நப்சகவ்விஸ் எ நப்சக்குல அமலுகே ஜஜாடி மட்டகே.

விதாள் வாஷ் ஹமகஷ வரும் திமம் மென்னி கலேகி வெரி ரஸ்கலாங்கே ஃபொனுவி தெரசூலுன்னே ஃபஹே திமம் மென்னா எகுகா இஸ்ரா ஈல்கு தரிம் ஃபொனு வாஷ் அதி ஏவுரென்ன கலே அஜாபுனு தேஷ் ஹமகஷ வரும் கலேகி காத திமம் மெம்மியை கலேகி வெரி ரஸ்கலாங்கே ஹதுரத்தும் வா மொஜிஜாத்தகாய்கென்னே தெதுமகத் தபாவெஜ்ஜ மீஹக சலாமக்கம் ஹுட்டே.